ஐயா கும்பல எடுக்க ஏக்க வாங்கினோட ஒரே நான் தரிய தந்த குரு தந்தை ஒப்பே கவுடன் தொட்டே ஹாரட்டி ஒக்க தானா படக்கண்டு நன் அப்பா மடுவள மாத்தையின் மணியா ஏழட்டிகை படக்கண்டு படகபாக்கலாம் மடுவாகவே கோ பெடுகின சந்தோரோ சால.